எப்போ வருவாரோ? உன்றன் கனி தீர்ப்ப என் ஜோனிபுரி ஆதிதாளம் கோபாலகிருஷ்ண பாரதிஸ் கம்போசிஷன் ஆன் தட் பீஸ் விஜய் சிவ வாஸ் அக்கம்பனிட் பை ஆர் கே ஸ்ரீராம்குமார் ஆன் தி வயலின் அண்ட் ஜே வைத்தியநாதன் ஆன் தி மிருதங்கம். Moving on with more music on Sangeet. We got about half hour to go. Hopefully we can get a few more pieces in. The next one is going to be Kushal Das. He plays both the sitar and surbahar. On this piece he's playing the surbahar. And he's going to be rendering rag Jog from a live concert. Kushal Das, rag Jog. I have no further information on the accompanist or else.